கொஞ்சம் ஜனத்தை கொஞ்சம் நட்டரங்கி நாரி சோழ சிந்து அலோ கோபிகா கனையா சகா சேடதோ ராதா சீ.